0: நைசரின் மல பேர் பலசானா
1: ஐயா பேர் பலானோ
0: ஐயா பேர் பலானோ யல்லே இன் சோன் பதாயா எத்தோ இசுவுக் இசரின் பதாயா ஐசிஸ்